பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆட்டி கட்டுமா, பொடி பட ஒன்னு ஒரு கட்டு பா, திரி பச்சா கத்திரி வச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க, இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

0: Chennai beats.
1: Tamil head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?